வைக்கிறது. நீங்கள் அந்த காரணம் இலாமா பரவான இலாமா பரவாரி கழிக்கிறது.

0: தமிழகம் கேட்காம் தமிழ் கானங்கள்.
1: தமிழகத்தில் இனி கேட்க பொன்னியின் செல்வன் பார்ட் 1 என்ன சித்திரத்தின் வேண்டி ஏ ஆர் ரஹ்மான் சங்கீதம் நல்கி ஷிவா ஆனந்த் ரஜன நிர்வகிச்ச கானம் ஆலபிச்சிருக்கிறது அந்தாரா நந்தி.

0: தமிழகம் கேட்காம் தமிழ் கானங்கள்.
1: சித்திரம் மிஸ்டர் லோக்கல், சங்கீதம் ஹிப்ஹாப் தமிழா, ரச்சன நிர்வகிச்சிருக்கிறது மிர்ச்சி விஜய், ஆலாபனம் அனிருத் ரவிச்சந்தர்.